0: பூனானே ரயந்த பூனானே மே ரயந்த பூனானே மே ஃபீலந்த பூனானே
1: இஸ் யூ மெடோனா
2: யூ மை டிரைவர்
1: இஸ் யூ மெடோனா
3: Your Babylons look less big than they do on the telly, but I still definitely would.
2: You wish.
1: I do, actually.
4: Hey, Mr. DJ, put a record on. I wanna dance with my baby.